438.6 மீட்டர், 684 கிலோஹெர்ட்ஸ் மத்திய அலைவரிசையில் அந்தமான் நிக்கோபார் தமிழ் பெருமக்களுக்கான ஒலிபரப்பு. இன்று பராபவ வருடம் ஆவணி திங்கள் 10ஆம் நாள், ஆகஸ்ட் மாதம் 27ஆம் தேதி வியாழக்கிழமை. எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று செங்கே முழங்கு. இன்றைய தமிழம்தம் நிகழ்ச்சியில் குரலமுதம், தகவல் நேரம், வேளாண் உலகம் மற்றும் நமது சிந்தனைக்கு ஆகியன ஒலி உலவரும்.

குறளமுதம் சிறை காக்கும் காப்பவன் செய்யும் மகளிர் நிறை காக்கும் காப்பே தலை. பொருள்: தம்மை தாமே காத்து கொண்டு சிறந்த பண்புடன் வாழும் மகளிரை அடிமைகளாக நடத்த எண்ணுவது அறியாமையாகும். மீண்டும் குறள்: சிறை காக்கும் காப்பவன் செய்யும் மகளிர் நிறை காக்கும் காப்பே தலை. குறள் எண் 57, அதிகாரம் வாழ்க்கை துணைநலம்.

தகவல் நேரம் வானிலை. அந்தமான் நிக்கோபார் தீவுகளில் அடுத்த 3 நாட்களுக்கு சீரற்ற வானிலையின் காரணமாக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும், காற்றின் வேகம் மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் எனவும், சில நேரங்களில் கூடுதலாக 55 கிலோமீட்டர் வேகத்திலும் காற்று வீசக்கூடும். ஆகவே கரையோர பகுதிகளிலும் மீனவர்கள் மீன்பிடிக்க கடலுக்குள்ளும் செல்ல வேண்டாம் எனவும் வானிலை மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இனி தீவுகளுக்கு இடையேயான கப்பல் போக்குவரத்து. ஃபினிக்ஸ்வே துறைமுகத்திலிருந்து எம்வி ஸ்ட்ரைட்டில் நாளை

0: காலை 6 மணிக்கு சுராஜ்தீப் மற்றும் லாங்கலின் வழியாக ரங்கத் பயணிக்க உள்ளது. இக்கப்பல் நாளை மதியம் 12 மணிக்கு ரங்கத்திலிருந்து பயணித்து சென்ற வழியாகவே ஸ்ரீ விஜயபுரம் திரும்ப உள்ளது. எம்வி கமோட்டா நாளை காலை 6:15 சகிப்தீப் பயணிக்கும். அங்கிருந்து காலை 8:30 ஸ்ரீ விஜயபுரம் திரும்ப உள்ளது. எம்வி ராணி லக்ஷ்மி நாளை காலை 6:15 சுராஜ்தீப் பயணிக்கும். அங்கிருந்து காலை 8:45 ஸ்ரீ விஜயபுரம் திரும்ப உள்ளது. எம்வி பம்புகா நாளை 11:00 சகிப்தீப் பயணிக்கும். அங்கிருந்து 1:00 சுராஜ்தீப் செல்லும். சுராஜ்தீப்பிலிருந்து 2:30 ஸ்ரீ விஜயபுரம் திரும்ப உள்ளது. எம்வி ராணி சங்கா நாளை 11:30 சுராஜ்தீப் பயணிக்கும். அங்கிருந்து 2:00 சகிப்தீப் செல்லும். சகிப்தீப்பிலிருந்து மாலை 3:30 ஸ்ரீ விஜயபுரம் திரும்ப உள்ளது. எம்வி கமோட்டா நாளை 2:30 சகிப்தீப் பயணிக்கும். அங்கிருந்து மாலை 4:30 ஸ்ரீ விஜயபுரம் திரும்ப உள்ளது. எம்வி ரங்கத் நாளை மாலை 5:00 சுராஜ்தீப் பயணிக்கும். இக்கப்பல் நாளை மறுநாள் காலை 5:30 சுராஜ்தீப்பிலிருந்து பயணித்து சகிப்தீப் வழியாக ஸ்ரீ விஜயபுரம் வந்து சேரும். நேயர்களே, இவை அனைத்தும் வானிலை மாற்றங்களுக்கு ஏற்ப மாறுபடக்கூடும். நேயர்கள் இதுவரை வானிலை அறிக்கை மற்றும் தீவுகளுக்கு இடையேயான கப்பல் போக்குவரத்து விவரம் கேட்டீர்கள்.
1: வணக்கம் அந்தமான் மக்களே. அந்தமான் நிக்கோபார் தீவுகளின் அழகை அற்புதமாக படம் பிடிப்பதில் ஆர்வம் உள்ளவரா நீங்கள்? இயற்கை எழில் கொஞ்சும் அழகிய காட்சிகளை அப்படியே தத்ரூபமாய் படம் பிடிப்பதில் ரசனை உள்ளவர்களா நீங்கள்? வரலாற்றின் பெருமையை பழமை மாறாமல் படம் பிடித்து பறைசாற்றுவதில் வல்லவரா நீங்கள்? அந்தமான் நிக்கோபார் தீவுகளின் நேர்த்தியான அமைப்பை அப்படியே உங்கள் கேமராவில் பதிவு செய்வதில் தனித்துவம் உள்ளவர்களா நீங்கள்? இந்த கேள்விகளா ஆம்னு பதில் சொன்னீங்கன்னா இந்த வாய்ப்பு உங்களுக்கு தான். மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்பு அமைச்சகம் பிரசார் பாரதி வழங்கும் ஜெம்ஸ் ஆஃப் இந்தியா சேலஞ்ச் என்ற போட்டியில் பங்கேற்கும் வாய்ப்பு உங்களுக்காக காத்திருக்கிறது. சொர்க்க பூமியாம் அந்தமானின் கலை, கலாச்சாரம், பாரம்பரியம், வரலாறு, சுற்றுலா, மரபுகள், தீவுகளின் தனித்தன்மையான அடையாளம், உள்ளூர் கதைகள், இவற்றில் ஏதேனும் ஒன்றை மையமாக கொண்டு 1 நிமிடம் முதல் 3 நிமிடம் வரை நீளமுள்ள அற்புதமான தனித்துவமான காணொலியை உருவாக்குங்கள். உங்கள் திறமையை உலகிற்கு பறைசாற்றுங்கள். இப்போட்டியில் வெற்றி பெறுபவர்களுக்கு பரிசுகளும் காத்திருக்கிறது. மாவட்ட அளவில் வெற்றி பெறுபவர்களுக்கு 50,000 ரூபாயும், மாநில அளவில் வெற்றி பெறுபவர்களுக்கு 2,00,000 ரூபாயும், தேசிய அளவில் வெற்றி பெறுபவர்களுக்கு 500,000 ரூபாயும் வழங்கப்பட உள்ளது. பிரசார் பாரதியின் செயலியான வேவ்ஸ் ஆப்பில் பதிவு செய்து மை வேவ்ஸுக்குள் நுழைந்து கோ டு புரோகிராமை கிளிக் செய்த பின் உங்கள் காணொலியை பதிவேற்றம் செய்யலாம்.

உங்கள் படைப்புகளை காணொலியாக பதிவேற்றம் செய்ய கடைசி நாள் இம்மாதம், அதாவது ஆகஸ்ட் மாதம் 31ஆம் தேதி. அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவுகளின் படைப்புகளை உங்கள் கேமராவில் பதிவு செய்யுங்கள். உங்கள் திறமையை வெளிப்படுத்துங்கள். உங்கள் கதையை உலக அரங்கிற்கு கொண்டு செல்லுங்கள். ஜெம்ஸ் ஆஃப் இந்தியா சேலஞ்ச், உங்கள் மாவட்டம், உங்கள் கதை, இந்திய அரங்கில். இன்றே பங்கேற்று உங்கள் கதை மூலம் பல கோடி மக்களை ஈர்த்திடுங்கள். ஜெம்ஸ் ஆஃப் இந்தியா சேலஞ்ச், உங்கள் தீவு, உங்கள் கதை, நமது பெருமை. இது உங்களுக்கான அற்புதமான வாய்ப்பு.

0: a national initiative inviting creators to showcase the unique identity of their districts. Whether it's culture, heritage, tourism, festivals, cuisine, handicrafts, local heroes, or hidden destinations, your story matters. Create a 1 to 3 minute video, reel, documentary, podcast, or vlog and upload it on the MyWaves platform. Entries will be judged on authenticity, creativity, storytelling, technical quality, and community impact. Exciting prizes await. 50,000 rupees at the district level, 2 lakh rupees at the UT level, and 5 lakh rupees at the national level. Celebrate your roots. Inspire the nation. Gems of India. Because every district has a story worth telling.
1: நேயர்களே, இன்று ஏரிகள் தினம். ஏரிகள் நமது கிரகத்தின் உயிர்நாடி. ஏரிகள் நமது புவியின் மிக இன்றியமையாத இயற்கை வளங்களின் ஒன்றாகும். அவை நன்னீரின் முக்கிய ஆதாரமாக விளங்கி குடிநீர் விநியோகம், விவசாயம் மற்றும் தொழில்துறைக்கு ஆதரவளிக்கிறது. ஏரிகள் பல்லுயிர் பெருக்கத்தை பேணுவதிலும் பெரும் பங்கு வகிக்கிறது. அவை எண்ணற்ற மீன்கள், தாவர மற்றும் வனவிலங்கு இனங்களுக்கு வாழ்விடத்தை வழங்குகிறது. ஏரிகள் அவற்றின் சூழலின் முக்கியத்துவத்தை தாண்டி புவியை குளிர்ச்சியாக வைத்திருப்பதன் மூலமும், வெள்ள நீரை உறிஞ்சுவதன் மூலமும், கார்பனை சேமிப்பதன் மூலமும் காலநிலை சீரமைப்பிற்கு உதவுகிறது. மேலும் ஏரி ஒரு பொழுதுபோக்கு மற்றும் பொருளாதார வாய்ப்புகளை வழங்கி சுற்றுலா, மீன்பிடித்தல் மற்றும் உள்ளூர் சமூக வளர்ச்சிக்கு ஆதரவளிக்கும் பிற செயல்பாடுகளை ஈர்க்கின்றது. ஆனால் ஏரிகள் அதிகப்படியான பயன்பாடு, மாசுபாடு மற்றும் காலநிலை மாற்றம் ஆகியவற்றின் கலவையால் பாதிக்கப்படுகிறது. உரங்கள் மாசுபடுத்திகள் மற்றும் திடக்கழிவுகள் நேரடியாக போடப்படுவதாலோ அல்லது ஆறுகள் வழியாக ஏரிகளுக்குள் அடித்து செல்லப்படுவதாலோ ஏரி மாசுபாடு அடிக்கடி ஏற்படுகிறது. ஏரிகளை பாதுகாக்க அவற்றை தூர்வாருதல், கழிவுகளை கலப்பதை தடுத்தல், ஆக்கிரமிப்புகளை அகற்றுதல் மற்றும் ஏரிகளை சுற்றி மரங்களை நடுதல் போன்ற முறைகளை கடைபிடிக்க வேண்டும். இது நிலத்தடி நீரை உயர்த்தவும் சுற்றுப்புற சூழலை காக்கவும் உதவுகிறது. நேயர்களே, தேசிய கண்தான இருவார விழாவின் மூன்றாவது நாள் இன்று. கண்தானத்தின் முக்கியத்துவம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்த இந்தியாவில் ஆண்டுதோறும் ஆகஸ்ட் 25ஆம் தேதி முதல் செப்டம்பர் 8ஆம் தேதி வரை தேசிய கண்தான இருவார விழா அனுசரிக்கப்படுகிறது. இந்நாளில் பல்வேறு உள்ளூர் மற்றும் மத்திய அமைப்புகள் ஒன்றிணைந்து மக்கள் தங்கள் கண்களை தானம் செய்யவும், தங்கள் வாழ்நாளுக்கு பிறகும் நீடித்த பார்வையை பெறவும், தேவைப்படும் மக்களுக்கு பார்வை என்னும் பரிசை வழங்கவும் அவர்களை ஊக்கப்படுத்தி கண்தானம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துகிறது. பார்வையானது உலகியல் அழகை வழங்குவதோடு மட்டுமல்லாமல் அன்றாட நடவடிக்கைகளிலும் ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது. இருப்பினும் நாள்பட்ட நோய்கள், பார்வை குறைபாடுகள், காயங்கள் போன்றவற்றால் பலர் அத்தகைய கண் பார்வை என்ற அதிர்ஷ்டத்தை பெறுவதில்லை. இவை பலரை இருள் உலகிற்கு தள்ளுகின்றன. ஒரு கருணையுள்ள மனிதரிடமிருந்து பெறப்படும் கண்தானம் அவர்களுக்கு பார்வை என்னும் பரிசை வழங்க முடியும். கண்தானம் என்பது இறப்பிற்கு பிறகு நம் கண்களில் உள்ள கருவிழியை மற்ற பார்வையற்றவர்களுக்கு வழங்கும் உன்னதமான செயலாகும். இதன் மூலம் இருவர் வாழ்வில் ஒளி பிறக்க வழி செய்யலாம். எந்த வயதினரும் கண்தானம் செய்யலாம். இதில் வயது மற்றும் பாலினம் தடையில்லை. கண்ணாடி அணிந்தவர்களும் சர்க்கரை நோய் உள்ளவர்களும் கூட கண்தானம் தாராளமாக செய்யலாம்.
2: நேயர்களே, தொடர்வது வேளாண் உலகம், விவசாய பெருமக்களுக்கான நிகழ்ச்சி.

நேயர்களே, பிரேசில் நகரத்தை தாயகமாக கொண்ட மரவள்ளி கிழங்கானது 17ஆம் நூற்றாண்டில் போர்ச்சுகீசியர்களால் இந்தியாவிற்கு அறிமுகம் செய்யப்பட்டது. இந்தியாவின் தென் மாநிலங்களில், குறிப்பாக தமிழ்நாடு, கேரளா, ஆந்திர மாநிலங்களில் அதிகம் உற்பத்தி செய்யப்படுகிறது. இதேபோல் நமது தீவிலும் தட்பவெப்பநிலையும் உகந்த காலநிலையும் மண் வளமும் மரவள்ளி கிழங்கு சாகுபடி செய்வதற்கு உகந்தது. மானாவாரி மற்றும் இரவை ரகங்கள் சாகுபடி செய்ய நல்லதாகும். 250 நாட்கள் வரை வளர வேண்டும். 40% ஸ்டார்ச் உடையது. ஏக்கருக்கு 20 டன் வரை மகசூல் தரக்கூடியது. நல்ல வடிகால் வசதியுடைய அமிலக்காரத்தன்மை 5.5 முதல் 7 வரையுள்ள மணல்சாரி நிலங்களிலும் இரும்பொறை மண் வகை கொண்ட நிலங்களிலும் நன்கு வளரும். கடல் மட்டத்திலிருந்து 1000 மீட்டர் வரை உயரமுள்ள பகுதிகளில் மரவள்ளி செழிப்பாக வளரும். காற்றில் ஈரப்பதம் மிதமான வெப்பத்தன்மையுடன் உள்ள வெப்பமண்டல பிரதேசங்களிலும் நன்கு வளரும். மரவள்ளி வறட்சியை தாங்கக்கூடிய பயிர். நீர்ப்பாசன வசதியுள்ள பகுதிகளில் மரவள்ளியை ஆண்டுதோறும் பயிரிடலாம். நச்சு உயிரி நோய் தாக்காத தாய் செடிகளின் தண்டுகளை தேர்வு செய்து அதன் உயரத்தில் 1/3 பாகம் அடிப்பாகத்திலிருந்து கரணைகள் வெட்டி எடுக்கலாம். கரணைகள் ஒவ்வொன்றும் 15 சென்டிமீட்டர் நீளத்தில் 8 முதல் 10 கணுக்களை உடையதாக நறுக்க வேண்டும். கரணைகளை நறுக்கி எடுப்பதற்கு கூர்மையான அரிவாளை பயன்படுத்தலாம். கரணை காயமில்லாமல் இருக்க வேண்டும். நறுக்கிய கரணைகளை 1 லிட்டர் நீருக்கு 30 கிராம் அசோஸ்பைரில்லம் மற்றும் பாஸ்போ பாக்டீரியா உயிர் உரங்கள் கலந்த கரைசலில் 20 நிமிடங்கள் நனைத்து பின்னர் நடலாம். முப்பது சென்டிமீட்டர் ஆழத்திற்கு நிலத்தை 4 முதல் 5 முறை உழவு செய்து 3 அடி இடைவெளியில் பார்கள் அமைத்து ஒரு புறத்தில் 75 முதல் 90 சென்டிமீட்டர் இடைவெளியில் கரணைகளை நடலாம். நடும்போது கணுக்கள் மேல் நோக்கியவாறு இருக்க வேண்டும். 90க்கு 90 சென்டிமீட்டர் இடைவெளியில் 1 ஏக்கருக்கு அதிகமான கரணைகளை நடலாம். சொட்டு நீர் பாசன முறையில் 30 சென்டிமீட்டர் இடைவெளியில் 120 சென்டிமீட்டர் அகலமுள்ள பார்கள் அமைத்துக் கொள்ள வேண்டும். பக்க குழாய்களை 150 சென்டிமீட்டர் இடைவெளியில் பொருத்தி ஒவ்வொரு பாரின் மையத்திலும் இருக்குமாறு அமைத்து சொட்டு வான்களின் இருபுறமும் 60 சென்டிமீட்டர் இடைவெளியில் 2 வரிசையாக கரணைகளை நடலாம்.

0: உழவின் போது ஏக்கருக்கு 10 டன் தொழு உரமிட வேண்டும். அடியுரமாக ஏக்கருக்கு முறையே 36 கிலோ தழை, மணி மற்றும் சாம்பல் சத்துக்களை வழங்க வேண்டும். 40 கிலோ யூரியா, 225 கிலோ சூப்பர் பாஸ்பேட் உரங்களை நடவு செய்த 90வது நாள் ஏக்கருக்கு வழங்க வேண்டும். இதில் 75% மணிசத்து உரத்தை அடியுரமாகவும் ஏனைய சத்துக்களும் நீரில் கரையும் உரங்களில் சொட்டு நீர் பாசனம் வழியாக 3 நாட்களுக்கு ஒரு முறையும் பயிரின் ஆயுள் காலம் முழுவதும் கொடுக்கலாம். நடவு செய்த 20 நாட்களுக்குள் குச்சிகள் முளைக்காத இடங்களில் புதிய கரடைகளை நட வேண்டும். முதல் களையும் எடுக்க வேண்டும். 5 மாதங்களுக்கு களை எடுக்க வேண்டும். ஒரு கரணையிலிருந்து மற்றொரு கரணைக்கு இடையில் சின்ன வெங்காயம், கொத்தமல்லி, உளுந்து போன்ற பயிர்களை ஆரம்ப கால கட்டத்தில் ஊடுபயிராக பயிரிடலாம்.
1: மாமே கிட்ட பேச போற மணி.

0: வெள்ளை ஈயானது இலைகளின் சாறை உறிஞ்சி உற்பத்தியை பாதிக்கக்கூடும். இதை கட்டுப்படுத்த வேப்ப எண்ணெய் 1 லிட்டர் நீருக்கு 30 ml அளவிற்கு, மீத்தை டெமட்டான் பூச்சிக்கொல்லியை 1 லிட்டருக்கு 2 ml அளவிலும், பயிரின் ஆரம்ப வளர்ச்சி நிலையில் தெளிக்க வேண்டும். மாவு பூச்சி மரவள்ளியின் இளம் தளிர் தண்டு மற்றும் இலையின் அடிப்பரப்பிலிருந்து காற்றை உறிஞ்சி சேதப்படுத்தும். மாலத்தியான் பூச்சிக்கொல்லி 1 லிட்டர் நீருக்கு 1 ml அளவில் கலந்து தெளிக்கலாம். நீர் தேங்கும் இடங்களில் கிழங்குகள் அழுகிவிடும். அதனால் முறையான வடிகால் வசதி ஏற்படுத்த வேண்டும். பாதிக்கப்பட்ட இடங்களில் காப்பர் ஆக்சி குளோரைடு பூஞ்சான கொல்லியை 1 லிட்டர் நீருக்கு 2.5 கிராம் கலந்து ஊற்றலாம். இலைகள் மஞ்சள் கலந்த பழுப்பு நிறமாகி உதிர ஆரம்பிக்கும். செடிக்கு அருகில் நிலத்தில் வெடிப்புகள் உருவாகும். இது அறுவடைக்கான அறிகுறிகள். இச்சமயத்தில் குச்சிகளை நிலத்திலிருந்து பிடுங்கி கிழங்குகளை தனித்தனியே வெட்டி எடுக்கலாம். ரகம் மற்றும் பராமரிப்பு முறைகளை பொறுத்து 1 ஏக்கருக்கு 18 முதல் 25 டன் கிழங்குகள் மகசூலாக கிடைக்கும். விவசாய பெருமக்களே, மரவள்ளி கிழங்கை சாகுபடி செய்து பொருளாதாரத்தில் மேம்படுவோம்.
1: முந்தி முந்தி விநாயகரே, 33 கோடி தேவர்களே, நீர் கொடுத்த நீரையெல்லாம் நீர் கொடுத்த நிலத்துக்கே பாய்ச்ச போறேன். சீராக ஏரோட்டி பார் முழுக்க சோறு கொடுத்து காக்க போறேன்.

இத்துடன் இன்றைய தமிழமுதம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. நேயர்களே, வெறுப்பது யாராக இருப்பினும் நேசிப்பது நீங்களாக இருங்கள் என்ற அன்னை தெரசாவின் பொன்மொழியுடன் அடுத்த தமிழமுதம் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு அறிவிப்பாளர் இந்திரா. வணக்கம் நேயர்களே.